குளிக்கித்தாக்கா தீ குளிக்கித்தாக்கா சக்கலக்கா டிக்கித்தாக்கா.